0: வாத்தி வேணுமா?
1: ஹோமு சமுத சந்தி நாவிக கமனாகமனே பிலிபந்த ஓமானே சமக எகங்கதாவேக்கட பெமினி பாப இரானிய பவசனவா ஏ பிலிபந்த கிவிசும அவசன் அதிரே ஏதிபவாய் இரானி விதேச மாத்தியாஷே பிரகாஷக இஸ்மாயில் பகாய் சந்தஹன் கலே அமெரிக்காவ தியாத்கிரத்தி இரான் வராயன் அபகரிக்கிறீமே மேயும் அவசன் மனதுரு கலாப்பே நாவிக ஆரக்ஷாவ சாதிக்கல நுகிபவாய் ஓஹு பென்வா தென்னே இரான் நியோஜ விதேச மாத்திய கசீம் கல்பதாதி சந்தஹன் கலே ஹோமு சமுத சந்தி ரத்துருவீமே சா பிடமீமே மார்கத்திலு சீலு கருணு பிடிபாந்தவ இரானே சா ஓமானே அத்தர அவபூதியக் அத்திகரகத் பவாய் கெசே விதத் ஓமானே மித்தக் ஏ சம்பந்தேன் நில நிவேதனியாக நிகுத் கரணு ஹே லக்னி மீனங்க பெயர்த்து பிரகாஷிய பெரவரை கொலாட்ட பலாபுரத்துவான்
2: ஸ்வாதீன புவத் எசனின் ஒபே ஜங்கம தூரகத்தனேட்ட கென்வா கெனீமட்ட ITN நியூஸ் அலர்ட்ஸ் சிங்கள சேவாவ சக்ரிய கரகன்
3: மொபிடெல்லாம் ஆர்ஜே ஹிஸ்தரக் ITN எஸ்லெஸ் டைப் கர 2299 SMS கரன்ன.

0: அனுத்துனாய் தசமபா அனுத்துனாய் தசமஹத லக்கண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விலாவ சவச ஹதராய்
2: விலாவ ஒப வெதகின ஆவே
3: வார்த்தா பிட வார்த்தா தபனு கூட்டி அட்டே NLB தனடி தஹனே லுத்ரையின் ரட்டே சம்வர்தனேட தனந்த சக்தியக் வெமின் ஒபத் தினவா ரட்டத் தினவட தனனி தஹனே விலதீகின ஒபத் கூட்டிபதியே குவன்

Lakhanda Radio ITN ஏன கிரீடாவலின் ஆன கிரீடாவகட லக்கண கிரீடா மிடிய சேம சிலசுராதாவகம சவச ஹதராய் தியட லக்கலின் கிரீடா மிடிய

0: லாகாண்ட ரேடியோ ITN
1: பகை வினாடி 45
0: லாகாண்ட பிரவர்த்தி சவசாய தியேட்டர் பலாபுரத்து வந்த

0: மோட்டார்சைக்கிள் லோவே பிரலி காரியா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணினா இயலம இந்தன காரியக்ஷமதாவே நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டார்சைக்கிளிய பொக்கட்டக்கட தனின நதிவ பட்ஜெட்டக்கட செட் வென கமனட்ட வெடட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளிய பெதலம பலன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளிய வெடிம துரதுவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: Silon Green Life Plantation Private Limited. I'm going to live a new green life.
2: NLP Hadhana. Lankawe Vedima Tagi Dina Tagi Avastha Vedima Lutraya. NLP Hadhana. Obat Adama NLP Hadhana Balaganna.
3: Oyata Visha Maddravya Bhavitayen Ivatvenna Onada. Jeevithaya Aluthen Patanganna Asada. Ehenam Meka Oya Gannama Ona Call Ekak. දානමයයි 27ට කතා කරන්න රටම එකට ජාතික මෙහෙයුම
4: වසවිෂ නැති දේශීය කිරිවලින් පමණක්ම නිපදවන මව්පිමේ සාරකුණිය රැකත් පැල්වත්ත කෙරේ දැන් ළඟම කීල් සුපර් ශාඛා මගින් මිලදී කත හැකියි.